0: ராஜ புஜியலா சங்கர ராஜ புஜியலா
1: சங்கர ராஜ புஜியலா சங்கர ராஜ புஜியலா
0: புஜதி ந கருணா சங்கர தே